0: ஆஸ்திரேலிய பிரீமியர் லீக்.
1: குட் ஈவினிங், வெல்கம் டு ஆஸ்திரேலியா பிரீமியர் லீக் வித் மீ ஆர்ஜே அனாமிகா. நம்முடைய ஸ்டுடியோ கிளாக்கில் சமயம் 4 மணி ஆயிட்டுண்ட். இனி அடுத்த 2 மணிக்கூர் நீங்களோட மைண்ட் ஒன்று ஃப்ரெஷ் ஆக்கானாய்ட் ஞான் இவட தண்ணி உண்டாகும். இன்னத்தை நம்முடைய கேமில் குறச்சு மூவி ரிலேட்டட் ஆயிட்டுள்ள க்வெஸ்டின்ஸ் ஆன ஞான் சோதிக்கானாய்ட் போகுது. ஸோ இதில் நீங்களோட நோளஜ் ஒன்று பிடித்தட்டி எடுக்கான சமயம் கூடி ஆயிட்டுண்ட். ஆண்ட் இன்று ஃப்ரைடே ஆனல்லே. த்ரூ ஆட் திஸ் வீக் நம்ம சோதிச்ச சோதங்களுக்கு கரெக்ட் ஆயிட்டுள்ள ஆன்சர்ஸ் பண்ணவரி நின்றும் ஒரு லக்கி வின்னர் நம்ம இன்று செலக்ட் செய்யும். ஆ ஒரு பாகியசாலிக்கு நம்ம கொட்டாரக்கர சிலங்க ரியல் எஸ்டேட் நல்கிற ஒரு கிடலൻ சம்மானமான காத்திருக்கிறது கேட்டோ. ஸோ ஆ ஒரு பாகியசாலி ஆறாணியான கேமிண்ட் லாஸ்ட் வரை எல்லாரும் பார்ட்டிசிப்பேட் ஆ. ஓகே, நமக்கு ஆதம் 2 கலக்கன் சூப்பர் ஹிட் பாட்டுகள் கேட்க மாஸ்டர் ஆஃப் பிரீமியர் லீக்கிலூட.

0: ஆனந்தம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் சமீபம் புலமன் கொட்டாருக்கரா.
2: பெரே பாடன்ஸ் கோல்டன் டைமண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெடுமங்காட் நெய்யாட்டன்கரா கொட்டாரக்கரா கருநாகப்பள்ளி.
3: ஆரோக்கியபூர்ணமாய ஜீவிதத்தில் இனி விஸ்வஸ்தமாய மாற்றம். கொல்லம் எடக்காடுள்ள க்ளோரிஸ் ஃபுட் குடும்பஸ்ரீ யூனிட் அவதரிப்பிக்கുന്നു க்ளோரிஸ் மல்டி கிரெய்ன் ஓட்ஸ். 22 பரம் தானியங்களோட போஷகங்களுமாய் பிரமேகம் நியந்திரிக்கான் டயபெட்டிக் ஓட்ஸும் ஒப்பம் குட்டிகளுக்கும் முதிர்ந்தவர்க்குமாய் மல்டி கிரெய்ன் ஸ்வீட் ஓட்ஸும்.
4: க்ளோரிஸ் ஃபுட்ஸ், என்ஜாய் க்ளோரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எடக்காடு கொல்லம்.